சிறும் என் கைக்கு என்ன சிறங்குவான்னு சொல்லு. எல்லாம் ஒரு முசிப்ப போகும் வயசுவோம் என்ன வாய்ப்பு சொன்னேன் சவர்வு தர.